நண்பே காசி வல்லட்டு நண்பே மனுஷு கம மினிசு நீ காசி வாசி அத்தி அயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷு கம மினிசு நீ காசி வல்லட்டு கண்ணே காசி வல்லட்டு நண்பே மனுஷு கம மினிசு நீ காசி வாசி அத்தி அயலங்க.